0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: to you by
1: அத்தர்மணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பழ்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

0: ரூபாய்.
1: அத்திரமணக்கு த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ரா அண்ட் பர்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின் விவித பாகங்களிலே எத்தணும். கால் 5500498.

0: to you by
1: அத்திரமணக்குந்த கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பழ்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

0: to you by
1: அத்திரமணக்கின் கத்தரில் அசரன்ஸ் அப்போசித்ர அண்ட் பல்வா வில்லேஜ் ஒப்பம் கூடுதல் பிரான்ச்சுகள் உடன் கத்தரின்டே விவித பாகங்களிலேக்கு எத்தணும் கால் 5500498

0: are listening to Radio Suno 91.7 FM,
1: Qatar's favorite radio station.
2: Chennai beats.
3: Tamil head of the hour.
4: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?